0: ஹாய், என்னையே பாட சொல்லி வாஸ்கு டிவி போக்குற இண்டியோ நீக்கே அவதாரமா சாவுத்த
1: கொச்சை பரி லைலை வாஸ்கு டிவி போக்னோனி பிட்டி ஆப்னே டிவி பிப்பியோ அனி பனவுன ஜனல் லாகி கொண்டி பனவுனி புக்கா உலாட்ட வேனே
0: पनि चिन्ता गर्नु पर्छ त सदर मुकाम चरीकोट बाटो चरी घ्याङ जाने बाटोमा रहेको हाम्रै चौध